0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

சொல்லி அரணேவா ஒந்தேவா இத்திரி தேரும் கொண்டு இத்திரி பாலும் கொண்டு அங்கனோடு இங்கனோடு அங்கனோடு.